சுதுர்லபன் ஸ்ரீ கிருஷ்ணனைவ கதிதம் ரிபயா பிரம்மணே புரா பிரம்மணா கதிதம் பூர்வம் நரமாய ஜானபீததே நரமேண ரத்தம் மையம் ச ரிபயா புஷ்கரே புரா.

சுதுர்லபன் ஸ்ரீ கிருஷ்ணனைவ கதிதம் கிருபயா பிரம்மணே புரா பிரம்மணா கதிதம் பூர்வம் நரமாய ஜானபீ ததே நரமேண தந்தம் மையம் ச கிருபயா.